இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams off.

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டாச்சா? 89.4. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: teslim oluyor Etone.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 91 போடு.

0: டேய் ஆண்டனி தெரிக்கே, லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
2: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவி உள்ளது.
3: We'll be back after a short commercial break. You are listening.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: பத்துக்கு பத்து ஆஃபர் அலர்ட்.
3: டாப் ஷெலோட என்ஆர் மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் June 28th, 9 AM to 9 PM, ரமதா கார்னேஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 gold coins, 10 square feet எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட்ஸ்னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ். டாப் ஷெல் என்ஆர் தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242. பிளாட்ஸ்னாலே டாப் ஷெல் தானே.

0: மீட்டப்பீங்க
1: Plots Nale, Prop Shell Dane.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back.
3: Lottery. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. Congratulations to Tayab from Nepal. அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிரால கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAElottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11 to 2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இதுக்கு
2: மேல என்ன
3: எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான்
2: அது. உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா வேர் வித் ப்ரைட்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
3: வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varshathoda biggest movie on a Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
8: Nekana, 91 pode.
9: Enadhe?

வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாராச்சா?
1: 89.4. We'll be back. Lottery and the Maberum 30 million grand prize வெற்றியாளர அறிவிச்சாச்சு. Congratulations to Tayab from Nepal. அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAElottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply. You are listening.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே ட்யூன்ட்.
1: ஓராண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா.
2: நூறாண்டுல வெயிட் பண்ண முடியாது. தமிழ்

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: தாங்க தாங்க தாங்க, தின தின தின,

கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலு சூடிய வாக்களவாடிய சிந்தை குரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இது 89.4 தமிழ் FM.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: You are listening to
6: நச்சினு 100 பாட்டு.

0: ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெயிப்பன்னு தெரியும்.
1: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியின் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட். அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம். திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகின்றது.
2: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறையிலேயே உன் வாழ்க்கை மாறிடணும்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
4: எல்லாமே சொல்லுவேன்.
3: கதை போமா? கதை போமா?
4: போமா?
3: கதை போமா?
5: கதை போமா வித் நிவேதா. சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
6: We'll be back. Commercial break.
7: 10-10 offer alert.
8: Drop shell order. NRI meetup ke neenga readya? Coming June 28th, 9 AM to 9 PM, Ramada Cornish Hotel, Abu Dhabi la. 10 gold coins, 10 square feet extra free. Chennai ki free flight tickets ne on spot la plot book paniye na, avlo offers ungalukaga. Ellame DTCP and RERA approved plots. Drop shell NRI Tamil Nadu land meetup miss pannadinga. For details call 056-415-4242. Plots nale drop shell dane.
9: Pirappukkum ella உயிர்க்கும்.
10: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவ உள்ளது.
11: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
12: சொல்லு.
11: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன். கதை போமா? கதை போமா? கதை போமா? கதை போமா?
2: கதை போமா வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: 89.4. We'll be back after a short commercial break. You are listening to

கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹாரர், சஸ்பென்ஸ், த்ரில்லர்,
0: எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன். கதை போமா? கதை போமா? கதை போமா? கதை போமா?
2: கதை போமா வித் நிவேதா. சாட்டர்டேஸ் 2-4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: இருக்கு
0: எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது.
4: உனக்கும் கூட
5: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: என்னப்பா
0: என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
1: தமிழ் எஃப்

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவி உள்ளது.
4: We'll be back after a short commercial break.
5: சீசன்ஸ் மாறலாம், ஆனா முகத்துல ஆக்னே மாறலையா? அப்போ அதுக்கு ஆயுர்வேதம் தான் பெஸ்ட். Visit Dr. Geeta Sadanandan.
6: Ayu Treat Ayurveda Clinic, Dubai Silicon Oasis, மற்றும் DIP.
7: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா,
8: இது ஒரு கனவா. கனவா இல்லமா, நிஜம்தான், நிஜமா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: செழித்தையும் தமிழை ஒளிய

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா பாதி.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: கதை போமா? கதை போமா? கதை போமா? கதை போமா?
5: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்?
3: கரெக்டாயா?

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசுல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் ஆயுர்வேத் ஆயுர்வேதால மேஜர் இன்சூரன்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்றாங்களே. Just go and rejuvenate yourself.
4: ஆயுர்வேத் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு கதை சொல்லட்டா சார்?
1: கதை போமா வித் ஆர்ஜே நிவேதா.
2: சார் எப்படி இருக்கீங்க? இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? வேற யாரும் இல்ல, நானே தான் உங்க ஆர்ஜே நிவேதா. ஐம் பேக் வித் அன் எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் நியூ வீக்கெண்ட் எபிசோட். சோ இந்த வீக்கெண்ட் ஷோ இஸ் ஆல் அபவுட் ஸ்டோரிஸ், கதைகள். சோ திஸ் இஸ் கதை போமா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சோ எஸ், நான் வந்து ஊருக்கு கிளம்புன அன்னைக்கு இருந்து, அதாவது கிளம்புறேன்னு நான் சொன்ன நாள்ல இருந்து ஈவன் டுடே இன்னைக்கு வரைக்கும் நிறைய டிஎம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்துட்டே இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பிரேவ் கிட்ட கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பிரேவ், நான் கிளம்ப போறேன், எனக்கு ஒரு 300 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா எனக்கு 100K வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு ஞாபகம் இருக்கேன், நிறைய பேர் வந்து 300 ஃபாலோவர்ல நானும் ஒருத்தர்னு சொல்லி நீங்க டிஎம் பண்ணதெல்லாம் நான் பார்த்திருந்தேன். சேம் டே, அதாவது என்னைக்கு எனக்கு வந்து ஃப்ளைட்டோ அன்னைக்கு காலையில 100K ஆகுது, அதுதான் போல இருக்கு விதி அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ஏர்போர்ட்ல போய் ஏர்போர்ட்ல வித் மை லிட்டில் கியூட் கொஞ்சம் சின்ன குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து கேக் கட் பண்ணிட்டு அப்படி கிளம்பி போயாச்சு. அப்பயும் மனசெல்லாம் துபாயில விட்டுட்டு தான் போறேன். துபாயில மனசு மட்டும் இல்லை, ஒரு ஷோட திருப்பி வருவேங்கிற ஒரு அறிவிப்பையும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோடு. ஸோ கதை போமா அப்படின்னா வந்து சிங்களத்தில் வந்து பேசலாமா அப்படின்னு தான் அர்த்தம். பட் திஸ் ஸ்டோரி, இது வந்து இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டோரிஸ். ஸோ நீங்கள் உங்களுடைய கதையிலையும், ஏன்னா ஒரு ஒருத்தங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கதைகளையே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் கதைகள்லையும் உங்களுடைய நிஜ வாழ்க்கையிலையும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய திருப்பங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கதையை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். அந்த கதையை கொஞ்சம் ஃபிக்ஷனல் கலந்து இந்த சினிமாக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் கதையை 89.4 தமிழ் எஃப்எம்முடைய கதை போமா மூலமாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0502528940 நம்ம தமிழகம் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்கள் கதைகளை வாய்ஸ் நோட் அனுப்புங்க. அதை கேட்டு அந்த கதைக்கான ஒரு மாற்று கதையாக மாற்றி அழகாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அல்லது நீங்கள் வந்து ஆர்ஜி நிவேதா அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் நீங்கள் பகிரலாம். ஆல்சோ 89.4 தமிழகமுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் நீங்கள் பகிரலாம். அண்ட் எஸ், ஸோ இன்னைக்கான கதை வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அர்ஜுன். உங்களை மாதிரி, என்ன மாதிரி, நம்மளை மாதிரி துபாய்க்கு வேலை தேடி பல ஹோப்போட பல கனவுகளோட வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட துபாய் வந்த அவருக்கு என்ன நேர்ந்தது? அவர் வந்து திரும்ப ஊருக்கு போனாரா, அல்லது வேலை கிடைச்சி இதே ஊரில் செட்டில் ஆனாரா இல்லையா? இந்த கதையில் அவருடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, நாம நம்மளையே திரும்பி பார்க்கக்கூடிய பல சம்பவங்களும் இருக்கு. ஸோ இந்த கதையை கேட்க தயாரா இருங்க. திஸ் இஸ் யார் அர்ஜுன் வேதா, கதை போமா வித் மீ. எஸ், இட்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: நிஜமாவே

0: ஒரு கதை சொல்லட்டா சார்?
1: கதை பொம்மா வித் நிவேதா.
2: Welcome back. This is Kadai Poma with me, RJ Niveda, only on 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இன்னைக்கு கதை போமா. இன்னைக்கு கதை போமாவுடைய முதல் கதையை வந்து எல்லா துபாய் வாசிகளுக்கும், ஒரு நாள் எல்லாருமே இந்த மண்ணில் வந்து ஒரு வேலைக்காக அடுத்த கட்டமாக வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கையோட வந்து தரையிறங்கினவங்க தான். ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து சும்மா வருவோம், வேலை கிடைச்சா பார்ப்போம் அப்படின்னு வந்தவங்க. முக்காவாசி நம்மளில் இருக்கக்கூடியவங்க, நம்மளுடைய வாழ்க்கை மாறும், நம்ம வீடு மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், அடுத்த ஜெனரேஷன் நம்மளால் மாறுங்கிற நம்பிக்கையோட வந்தவங்க தான். அப்படி ஒருத்தர் தான் எங்கள் அப்பாவாக இருந்தார், அப்படி ஒருத்தர் தான் எங்கள் தாத்தா இருந்தார். இவங்க எல்லாரும் மாதிரி நானும் இந்த ஊருக்கு அதே நம்பிக்கையோடு வந்தேன். ஆனால் இந்த ஊர் என்னை கைவிடலை. நான் ஒரு முறை வந்து ஏதோ ஒரு வருத்தத்தில் வந்து இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு சொன்னப்போ கூட ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார், துபாய் என்றைக்குமே வந்து கைவிடாதுங்க, இந்த யுஏஇ மண் என்றைக்குமே நம்மளை கைவிடாதுங்க, நீங்கள் ஹோப்போடு இருங்கன்னு சொல்லியிருந்தார். அதே ஹோப்போடு தான் இன்றைக்கி சென்னையிலேருந்து நான் வந்து 89.4 தமிழ் எஃப்எம்காக கதை பூமா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் முக்கியமாக இந்த கதை சோல பாஃப்ட் அர்ஜுன், இந்த அர்ஜுனுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வும் வலியும் நீங்களும் சரி நானும் சரி கடந்து வந்திருப்போம். அர்ஜுன் ஒரு 24 வயசு பையன். அவர் வந்து தன்னுடைய சொந்த மண்ணிலேயே ஒரு வேலையோடு இருக்கணும், சொந்த ஊர்லேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் குடும்ப சூழ்நிலை அவரை வெளிநாடுக்கு போக வைக்கிது. அதுக்கான காரணம், அவருக்கு கீழே ரெண்டு தங்கைகள் இருக்கிறாங்க. அப்பா அது வரைக்கும் நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவர், தம்பி வந்து வேலை பார்த்து முடிச்சு குடும்பத்தை பார்த்து பாருங்கிற நம்பிக்கையோடு இருந்தவர், திடீர்னு அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது. தஞ்சாவூரில் ஒரு சின்ன கிராமத்தில், தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வளரக்கூடிய இந்த குடும்பத்தில் வந்து அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சென்னைக்கு ஒரு வேலைக்காக ஒரு ஐடி கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அர்ஜுனுக்கு எல்லாமே சரியாக தான் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு அப்பாவுக்கு முடியாமல் ஆன உடனே பார்த்துட்டு இருந்த வேலையில் வரக்கூடிய சம்பளம் போதாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. இருக்கக்கூடிய வீட்டில் மேலே ஒரு கடன் வச்சு அப்பாவுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அர்ஜுன் தள்ளப்படுறாரு. ஒரு தங்கச்சி படிக்கிறாங்க, இன்னொரு தங்கச்சி கல்யாணத்துக்கு தயாராகிறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய மொத்த ஹோப்புமே அண்ணனா இருக்கிறாரு. அதே மாதிரி அம்மா வீட்டை பாத்துக்கிறது மாதிரியே குடும்பத்தை பாத்துக்கக்கூடிய மொத்த பொறுப்பு இவருக்கு வருது. இப்போ இவர் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்தே ஆகணும். அந்த ஒரு டெசிஷனுக்கு கை கொடுக்குமா இந்த வெளிநாட்டு பயணம்? கேட்போமா? கதை போமா வித் மீ ஆர்ஜி நிவேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: We'll be back after a short commercial break.
1: ஆஸ்துமா மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத நிவாரணம் தான் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா.
2: ஆயுட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.
3: நச்சினு 100 பாட்டு பாட்டு
4: ஏலே ஏலே ஏலே ஏலே ஏலே ஒன்று போன வாரத்தில் சத்து நேரம் அடியுதார வச்சு.

0: ஒரு கதை சொல்லிட்ட சார்.
1: கதை போமா வித் ஆர்ஜே நிவேதா. வேலைக்காக வேலை தேடி ஒரு வெளிநாட்டு பயணம், இத நான் கேட்க ஆரம்பிச்ச காலகட்டம் அப்படிங்கிறது 30 வருஷங்களாகவே இருக்கு. இன்னைக்கும் அந்த நிலைமை இருக்குங்கிறது கொஞ்சம் சங்கடமான விஷயம் தான். என்ன 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜே நிவேதா கூட கேட்டுட்டு இருக்கீங்க கதை போமா, யுஏஇஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அர்ஜுன் பொறுத்த வரைக்கும் பெருசா வெளிநாட்டுக்கு போகணும், குடும்பத்தை விட்டுட்டு இருக்கணுங்கிற எந்த எண்ணமும் இல்லாதவர். குறிப்பா குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர். சென்னையில தனக்கான ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு குடும்பமா வாழணும்னு ஆசைப்படக்கூடியவருக்கு வெளிநாடு பயணம்தான் தன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுத்தது அவருடைய ஒரு மாமா. துபாயில 20 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய மாமா, நீ கிளம்பி வாப்பா, இங்க ஒரு நல்ல வேலை இருக்கும், இங்க நீ உன்னோட செலவு போக ஊருக்கே நீ வந்து இப்ப சென்னையில வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை விட அதிகமா அனுப்ப முடியும். இப்ப அப்பா இருக்கிற நிலைமைக்கும் இன்னொரு 1-2 வருஷத்துல முத தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும், அடுத்த தங்கச்சியுடைய படிப்பு முடியணும், இது எல்லாத்தையுமே நீ பாத்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால நீ கிளம்பி துபாய் வர்றதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்னைக்கு வரைக்கும் தனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு அவர் நினைச்சு பாக்கல. அது மட்டும் இல்லாம அவர் பார்த்துட்டு இருந்த வேலையிலையும் அவர் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை சுத்து வட்டாரம் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு சின்ன செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவருக்குன்னு ஒரு பக்கத்தில் ஒரு பைக், பக்கத்துலேயே ஒரு வீடு, அந்த வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிற தூரத்துக்கு வழியில் வரைக்கும் ஃபோன் பேசுறதுக்குன்னே அவருக்குன்னு ஒரு காதலி. சும்மா சொன்னேன். தன் வாழ்க்கையில் தன்னோட துணையாக வருவாங்கன்னு நம்பி தன்னோட பயணிக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன் வாழ்க்கையிலே இருக்கிறாங்க. இப்போது அம்மாக்காக, 2 தங்கச்சிகளுக்காக, அப்பாவுடைய உடம்ப பாத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்காக, இது எல்லாத்துக்காகவும் வெளிநாடு அதாவது வேறொரு நாட்டுக்கு போக தயாரா இருக்கிறவருக்கு இங்க இருக்கிற பெரிய சவால், பெரிய பிரச்சனைய தன் காதலியே எப்படி சமாளிக்கிறதுதான். அஞ்சலி, இன்னைக்கு சென்னைக்கு கிளம்பி வேலையில இருக்கக்கூடியவர் ஒரு நல்ல வேலையில இருக்கிறதுக்கும் நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கக்கூடிய பொறுப்பான பையன் அப்படின்னு ஃபேமிலி இன்னைக்கு நம்புது அப்படின்னா அதுக்கு காரணமாகவும் இந்த பொண்ணுதான் இருந்திருக்காங்க. யார் இந்த அஞ்சலி? கதை போமா வித் மீ ஆர்ஜே நிவேதா. ஸ்டே டியூன்ட்.

மேலான அனுபவம் since 1982.

0: ஒரு கதை சொல்லிட்ட சார்.
1: கதை பொம்மா வித் நிவேதா.
2: அர்ஜுன், அஞ்சலி, பேர் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. 89.4 தமிழ் FM கதை போமா வித் மீ அர்ஜுன் நிவேதா. முதல் கதையே காதல் கதையா நீங்க கேக்கலாம். இதுல காதல் மட்டும் இல்ல, இவருடைய போராட்டமும் இருக்கு. காதலும் குடும்பத்தை சமாளிக்கணும் அப்படிங்கிற பொறுப்பும் ரெண்டும் சேர்ந்து கை கூடும் போது தானே வாழ்க்கை சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு மனுஷன் கரியர்ல ரொம்ப சக்சஸ் ஆயிட்டாரு, நாலு பேருக்கு தெரியற மாதிரி வாழ்ந்து காட்டிட்டாரு, எல்லாரும் வந்து பையன் வீடு வாங்கிட்டானா கரு வாங்கிட்டானா அப்படின்னு சொன்னா அது மட்டுமே சக்சஸ்னு சொல்ல முடியாது. அவன் சந்தோஷமா இருக்கணும்னா நிம்மதியான தூக்கமும் தேவை, அதுக்கு ஒரு காதலும் வேணும். அஞ்சலி பொறுத்த வரைக்கும் அர்ஜுனை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு பெண்மணியும் கூட. அர்ஜுன் வாழ்க்கையில மனப்பொருத்தம் இவ்வளவு அழகா அமைஞ்சு வருமானா, அதுக்கு அஞ்சலி ஒரு சரியான ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க, எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. இவங்க காலேஜ்லதான் மீட் பண்றாங்க. காலேஜ்ல ரெண்டு பேருமே வந்து முதல் ரெண்டு வருஷம் சந்திச்சுக்கவே இல்லை. ஒரே டிபார்ட்மெண்டா இருந்தாலும் பெருசா ரெண்டு பேரும் பாத்துக்கல, பேசிக்கல. ஆனா ஒரு பஸ் பயணத்தின் போது ரெண்டு பேரும் பாத்துக்க வேண்டிய பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அர்ஜுனோட புக்கு அஞ்சலி கிட்ட வரும்போது அதை திருப்பி கொடுக்கற ஒரு சாக்குல போய் பார்த்து அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சு, நீங்க எந்த ஊரு நான் எந்த ஊரு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அது காதலா மாற ஆரம்பிக்குது. அப்படி அந்த காதலை சொன்னதுமே அஞ்சலியா தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அர்ஜுனுக்கு அந்த காதல் பெருசா தெரிஞ்சது. ஏன்னா குடும்ப பொறுப்பை ஏத்துக்கணுங்கிற அந்த கட்டாயமோ அல்லது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதோ ரெண்டு தங்கச்சிகளையும் தான் தான் பாத்துக்கணுங்கிற எந்த கஷ்டமும் எந்த ஒரு பொறுப்பும் தனக்கு கொடுக்கப்படும்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா அப்பா அன்னைக்கு ரொம்ப இதுவா இருந்தாரு, அவரால் எல்லா விஷயங்களையும் பாத்துக்க முடிஞ்சதா இருந்தது, ஸ்டடியா இருந்தது, இன்கம்ல இருந்து எல்லா விஷயத்திலயும் அவருடைய ஒரு பங்கு அதிகமா இருந்ததுனால அவன் எதிர்பார்க்கல. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு அஞ்சலி கிட்ட தான் என்ன சொல்லுவான், நான் வெளிநாட்டுக்கு போறேன், நம்ம கல்யாணம் கொஞ்ச நாள் லேட் ஆகும், என்னால இன்னைக்கு இப்போ வீட்டுல போய் நம்மளை பத்தி சொல்ல முடியாது, இதுக்கு இன்னும் நாட்கள் தேவை அப்படின்னு அர்ஜுனால சொல்ல முடியுமா? அது வரைக்கும் அஞ்சலியால காத்திருக்க முடியுமா? இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்களே, இது உண்மையிலேயே நமக்கு நடக்க போகுதுன்னு சொல்லும் போது அவங்களால தாங்கிக்க முடியுமா? ஏன்னா அர்ஜுன் அஞ்சலியுடைய காதல் கதை ஆரம்பிக்கும் போது சென்னையில ஒன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையதான் முதல்ல அர்ஜுன் கொடுத்திருந்தாரு. அந்த நம்பிக்கையை அவர் உடைக்க போறாரா? 89.4 தமிழ் FM கதை போமா வித் மீ அர்ஜுன் நிவேதா.

0: ஒரு கதை சொல்லட்டா சார்?
1: கதை போமா வித் ஆர்ஜே நிவேதா.
2: அடல்ட்ஹுட் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எந்த பேரண்ட்ஸும் சொல்லித்தரது இல்ல. திடீர் பொறுப்புகளை சமாளிக்க கூடிய ஒரு தருணத்தையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு தன்மையும் நமக்கு அவங்க கொடுக்கறதும் இல்ல. 89.4 தமிழ் எஃப்எம் காக ஆர்ஜே நிவேதா, இது கதை போமா. இன்னைக்கு கதை இட்ஸ் ஆல் அபவுட் அர்ஜுன். இதுல மெயின் பங்கு வகிக்கிறது அஞ்சலி, அவருடைய காதலி. இந்த பக்கம் அப்பா. அப்பா ராஜசேகர் ஒரு நல்ல வேலையில இருந்தாரு. நல்ல வேலையில இருந்தவர் நல்ல ஸ்டடியான இன்கம்ல குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிட்டாரு. எல்லா நேரங்களையும் தம்பி நீ உன்னை பாத்துக்கிட்டா போதும், ஒரு ரெண்டு தங்கச்சிகளையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீ உன்னால என்ன முடியுமோ, நீ விருப்பப்படுறத மட்டுமே உன்னுடைய தங்கச்சிகளுக்கு செஞ்சா போதும், மத்த எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லியே வளர்த்தாரு. அதனாலேயே அர்ஜுன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுவாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா அம்மா மஞ்சுளா, இவங்க எல்லா விஷயமா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமா உட்காந்து அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், காலைல என்ன சமைக்கணும், மத்தியானம் என்ன சமைக்கணும், இதை பத்தி மட்டுமே யோசிச்சவங்க திடீர்னு ஒரு நாள் கணவருக்கு முடியாம போகும், பொறுப்பு ஃபுல்லா தம்பி அதாவது வீட்டு பையன் பாத்துக்க வேண்டி இருக்கும்னு நினைச்சு பாக்கல, தங்கச்சிகளும் நினைச்சு பாக்கல. இப்போ இதுதான் அவருடைய குடும்பம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மொத்த சொத்தை அவங்க பாக்குறது அவங்களுடைய வீடு. அந்த வீட்டை அடமானத்துக்கு வச்சுதான் அப்பாவுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு இப்போ அர்ஜுன். தன்னுடைய சம்பளத்துல இருந்து அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அது மட்டும் இல்லாம வீட்டு மேல இருக்கக்கூடிய லோன், அது போக மொத தங்கச்சியுடைய படிப்பு, ரெண்டாவது தங்கச்சிக்கான கல்யாண பொறுப்பு, இப்போ வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னா அந்த இனிஷியல் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து சமாளிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. இதை விட முக்கியமா இப்ப அவர் அஞ்சலிக்கு கால் பண்ண போறாரு. அஞ்சலி கிட்ட சொல்ல போறாரு இந்த பொண்ணால இதை தாங்கிக்க முடியுமாங்கிற குழப்பம். இன்னைக்கு வரைக்கும் அர்ஜுனோட அப்பாக்கோ அம்மாக்கோ தன் லைஃப்ல அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கிறதே தெரியாது. தங்கச்சியுடைய கல்யாணத்துக்கு பிறகு சொல்லிக்கலாம் நினைச்சவர் இப்ப சொல்லுவாரா? அஞ்சலி கால் எடுத்திருக்காங்க. ஹலோ, 89.4 தமிழ் எஃப்எம்காக ஆர்ஜே நிவேதா, இது கதை போமா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலியும் சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
5: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,089

0: ஒரு கதை சொல்லிட்ட சார்.
1: கதை பொம்மா வித் நிவேதா.
2: ஹலோ, என்ன வேலை முடிச்சிட்டு கூப்பிடுற நீ, இப்பவே கூப்பிட்டுட்ட அப்படின்னு அஞ்சலி கேட்க ஒரு முக்கியமான விஷயம் கிட்ட பேசணும்னு சொல்றாரு அர்ஜுன். வெல்கம் பேக் 89.4 தமிழ் எஃப்எம். அர்ஜுன் நிவேதா, இது கதை பூமா. என்னைக்கும் போல அது ஒரு சாதாரண ஒரு காலா தான் இருக்கும்னு அஞ்சலி நினைக்கிறாங்க. ஆனா இது அது இல்ல. முக்கியமான விஷயம்னு சொன்ன உடனே, ஓ, நம்ம கல்யாணத்தை பத்தி வீட்டுல சொல்ல போறியா என்னன்னு ரொம்ப சந்தோஷமா கேக்குறாங்க அஞ்சலி. ஆனா இது அது இல்ல. என்ன மன்னிச்சிரு அஞ்சலி, என்னால இந்த முடிவை எடுத்துதான் ஆகணும். நான் இதை பண்ணிதான் ஆகணும். நான் துபாய் போறேன். அங்க எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி தரனே மாமா சொல்லியிருக்காரு. உனக்கு புரியும் நான் நம்புறேன். இதை கேட்ட உடனே, போகாத, வேண்டா, நம்ம முடிவு பண்ணியிருந்தோம்ல, நம்ம வெளிநாடு போகல, நம்ம இங்கதான் இருக்கிறோம், நம்ம சென்னையிலே வாழ்றோம், நம்மளுடைய இந்த டிசிஷனை நீ மாத்தலாமா அப்படின்னு அவங்களால கேட்க முடியல. ஏன்னா அஞ்சலிக்கு ரொம்ப நல்லா தெரியும் அர்ஜுனோட அப்பா இருக்கிற நிலைமை, அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு தங்கச்சிகளோட பொறுப்பு. இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு மொத்தமா பொறுப்பா நிக்கிறது அர்ஜுன் தானு அஞ்சலியால புரிஞ்சுக்க முடிச்சதுனால. தடுக்கணும்னு தோணினாலும் தடுக்கல. அர்ஜுன் கிட்ட சொல்லாம தன் கண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கிறாங்க. அதே நேரத்துல அவளுடைய அழுகைய புரிஞ்சும் புரியாத மாதிரி கடந்து போக முடியுமா? நீ அழாத, நிச்சயமா சொல்றேன், நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நம்ம என்னானாலும் சேர்றோம், எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு உன்னையும் சேர்த்து நான் துபாய் கூட்டிட்டு போவேன். அப்படி இல்லையா, எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு துபாயிலேயே எல்லா கடனையும் அடிச்சுட்டு திரும்ப சென்னை வந்து நீ ஆசைப்படுற மாதிரி இதே ஊர்ல நம்ம வாழலாம். இந்த பதில, இந்த விஷயத்த கேட்ட பிறகு நோ சொல்ல முடியுமா அஞ்சலியால? அவங்களுடைய அழுகையும் அவங்களுடைய கவலையும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க முயற்சிக்கிறாங்க. ஏன்னா தஞ்சாவூருக்கும் சென்னைக்கும் ராத்திரி பஸ் ஏறினா காலையில போய் பாத்திரலாம். அப்படி போய் பார்க்க முடியுமா துபாய்க்கு ஒவ்வொரு முறையும்? 89.4 தமிழ் எஃப்எம்காக ஆர்ஜி நிவேதா, இது கதை போமா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: We'll be back after a short commercial break. இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் @ ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி.

0: போக மாட்டேன். ஒரு கதை சொல்லட்டா சார்?
1: கதை போமா வித் ஆர்ஜே நிவேதா.
2: பிடிச்சு ஆசைப்பட்டு ஒரு ஃபாரின் ட்ரிப் போறதுக்கும் வீட்டு பொறுப்ப சுமக்கிறதுக்காக ஒரு ஃபாரின் ட்ரிப் போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. This is actually not a trip. It is a sacrifice. Welcome back. கதை போமா வித் மீ அர்ஜுன் நிவேதா, only on 89.4 தமிழ் FM. இன்னைக்கு அர்ஜுன் மாதிரி எத்தனையோ பேர் வீட்டுக்காக இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு பயணம் பண்ண வந்திருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க நான் துபாய் வந்து 4 வருஷம் ஆச்சு, நான் பூர்ஜ் கலிஃபா இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு. அர்ஜுன் ஒரு நல்ல வேலையில தான் துபாய்க்கு கிளம்பி வராரு, அந்த வகையில அவர் பிளஸ்டுன்னு சொல்லலாம். ஆனா என்ன நினைச்சா, நினைச்ச உடனே போய் குடும்பத்தை பார்க்க முடியாது, நினைச்ச உடனே காதலியை போய் பார்க்க முடியாது. யாரா இருந்தாலும் வீடியோ கால் தான், அதுவும் அர்ஜுனும் ஃப்ரீயா இருக்கணும், அவங்களும் ஃப்ரீயா இருக்கணும். இப்படி எல்லா குழப்பத்துக்கும் நடுவில் ஒன்னொன்னா பேக் பண்றாரு. அம்மா, தம்பி, நீ அங்க சமைச்சு சாப்பிடுவியான்னு எனக்கு தெரியல, ஆனா இருந்தாலும் வீட்டுல செஞ்ச எல்லா வகையான குழம்பு பொடியும் நான் உனக்காக பேக் பண்ணிருக்கேன், மறக்காம முடிஞ்ச வரைக்கும் சமைச்சு சாப்பிடுன்னு அவங்க ஒரு பக்கம் பேக் பண்றாங்க. அண்ணா, என் கல்யாணத்துக்காக நீ உன்னை ரொம்ப வருத்திக்காத, அங்க உனக்கு பிடிச்சத சாப்பிடு, உனக்கு பிடிச்ச விஷயங்களையும் நீ கொஞ்சம் செஞ்சுக்கோன்னு பாசமா ஒரு ஷர்ட் வாங்கி அதையும் பேக் பண்றாங்க முத தங்கச்சி. ரெண்டாவது தங்கச்சி, ஆனா நான் எந்த வேலையும் பார்க்கல, என்கிட்ட காசெல்லாம் இல்லை, ஆனா உனக்காகவே நான் எம்ப்ராய்டரி பண்ண ஒரு கர்ச்சீஃப் இருக்கு, அதை மறக்காம கையில வச்சுக்கோன்னு கொடுக்குறாங்க. இப்படி பாசமான இந்த குடும்பத்தோட சேர்ந்து அஞ்சலியால இன்னைக்கு அர்ஜுன் பேக் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸையும் பேக் பண்ண முடியல. ஏன்னா அர்ஜுன் வீட்டில் இப்போ அஞ்சலி பத்தி சொல்ற ஒரு நிலைமையில அர்ஜுன் இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் அர்ஜுனுக்கே தெரியாம அர்ஜுனுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஞாபகத்துக்காகவும் அவர் ஞாபகத்துக்காகவும் அவங்க காதல் நினைவு சின்னமாகவும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலி. அஞ்சலியால ஏர்போர்ட்க்கு போனா அர்ஜுனை பார்க்க முடியுமா? ஒரு நைஸ், வார்ம், லவ்லி, மோஸ்ட் மெமரபிள் குட் பாய் சொல்ல முடியுமா? லெட்ஸ் சீ. 89.4 தமிழ் FM காக ஆர்ஜி நிவேதா, இது கதை போமா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். பத்துக்கு பத்து ஆஃபர் அலர்ட்.
1: டாப் ஷெலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM டு 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ, சென்னைக்கு ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட்ஸ் னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கனா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ். டாப் ஷெல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே டாப் ஷெல் தானே.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய்.
5: மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
6: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா

0: ஒரு கதை சொல்லட்டா சார்?
1: கதை பொம்மா வித் நிவேதா.
2: திஸ் இஸ் தட் மொமெண்ட் அட் தி ஏர்போர்ட். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, மத்த எல்லா வெளிநாடுகள்லயுமே ஏர்போர்ட்டுக்குள்ள நம்ம எல்லாருமே அலௌட், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேன் கோ இன்சைட். ஆனா இந்தியால மட்டும் அலௌட் இல்ல. ஏன்? 89.4 தமிழ் எஃப்எம் காக ஆர்ஜி நிவேதா, இது கதை போமா. ஏன்னா பல இமோஷனல் கதைகள் அங்க உருவாகுது. ஒரு குடும்பத்தில இருந்து ஒரு நபர் வேலைக்காக வெளிநாடு போகும்போது, வேலைக்காக மற்ற ஊருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது, மொத்த குடும்பமும் வந்து வழி அனுப்பும். அப்படி ஏர்போர்ட்டுக்குள்ள ஒவ்வொருத்தங்க குடும்பத்துல இருந்து ஒரு 20-30 பேர் வந்தா அந்த ஏர்போர்ட் எவ்வளவு கிரௌட் ஆகும். ஏன்னா இந்த கல்ச்சர், இந்த கலாச்சாரம் நம்ம இந்தியால தான் இருக்கு. அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச அர்ஜுனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அர்ஜுனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாருமே ஏர்போர்ட்ல இருக்காங்க. சென்னை ஏர்போர்ட்ல இருந்து துபாய்க்கு பயணம் மேற்கொள்றதுக்காக எல்லா லக்கேஜஸும் பேக் பண்ணி ரெடியா இருக்கிறாரு. ஒரு 30 கிலோல மொத்த சந்தோஷத்தையும் அடக்கி வச்சுட்டு, மொத்த புதுசா ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்காகவும், 2-3 பேருடைய வாழ்க்கையை மாத்துறதுக்காகவும் ஒரு பயணம்னு சொல்லலாம். இது தம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பயணமா இருக்குமா? இந்த பயணத்தினால ஏதாவது மாற்றம் வருமா? இது இழப்பா இல்ல இதுல நிறைய லாபம் இருக்கா? இதுல புதுசா ஏதாவது வரவிருக்கா? இப்படி பல சிந்தனைகளையும் குழப்பங்களையும் அந்த ஏர்போர்ட்ல நின்று யோசிக்கிற ஒரு நிலைமை அர்ஜுனுக்கு இருக்கு. தன் அப்பாக்கு அனுப்புறதுக்கு மனசே இல்ல, அம்மாக்கும். ஆனா வேற வழி இல்லையே. இன்னைக்கு நிலைமைக்கு அர்ஜுன் வேலைக்கு போகணும், அதுவும் வேறொரு கண்ட்ரிக்கு, இன்னும் பெட்டர் சேலரிக்கு வேலைக்கு போகணுங்கிறது அந்த குடும்பத்துடைய ஒரு கட்டாயமும், ஒரு எதிர்பார்ப்பும், ஒரு தேவையும் கூட. ஓரமா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அர்ஜுனை ஓடி வந்து கட்டி பிடிக்கிறதுக்காக தயாரா ஒரு கார்னர்ல அஞ்சலி அவளோட ஒரு ஃப்ரெண்ட் கூட நின்னுட்டு இருக்கா. அவங்க அப்பா அழுகிறாங்க, அவங்க அம்மா கட்டி பிடிச்சு அழுகிறாங்க, தங்கச்சிங்க ரெண்டு பேரும் தனக்கு என்னமோ தோன்றதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் போன்ல, நானும் இங்க இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாங்க. அப்பா அம்மாவை, நீங்க கிளம்புங்கப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வழி அனுப்பிட்டு திரும்பி பார்த்தா சின்னதா ஒரு புன்னகையோடையும் கண்ணு நிறைய கண்ணீரோடையும் ஓரமா நின்னுட்டு இருக்காங்க அஞ்சலி. இங்க இருந்துதான் அஞ்சலிக்கும் அர்ஜுனுக்கும் தொடங்க போறது இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அர்ஜுன்

இருக்கும் சரி, இங்க எத்தனையோ பேர் லாங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் வேணா லாங்கா இருக்கலாம், ஆனா அவங்களுடைய காதல் இன்னும் அவங்களுக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒவ்வொரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், லாட் ஆஃப் ஹோப் அண்ட் லவ். ஹாய், ப்ரே ஃபார் யூ. அண்ட் திஸ் ஸ்டோரி இஸ் டெடிக்கேட் டு யூ. அண்ட் எஸ், அடுத்த வாரம் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட ஐல் பி பேக். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, நீங்களும் ஒன்ஸ் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தீங்க அப்படின்னா, அதையும் எனக்கு சொல்ல மறந்துடாதீங்க. ஆர்ஜினவேதா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், ஆல்சோ 89.4 தமிழ் எஃப்எம்முடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் சொல்ல மறந்துடாதீங்க. மேலும் உங்கள் கதையும் சுவாரஸ்யமான கதைகளோடு இருக்குது அப்படின்னா 050-252-8940 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டை அனுப்புங்க. ஐல் சி யூ நெக்ஸ்ட் வீக். Take care. Ta-ra. This is 89.4 Tamil FM. Nama radio. Nama music.

என்னப்பா இன்னைக்கு

89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இது 89.4 தமிழ் FM. You are listening to

0: அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: ALD Properties இன் 4 ஆம்

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை படுத்தக்கூடிய சைனஸ்ல இருந்து ஆயுர்வேத முறையிலிருந்து விடுபட விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்
4: ஆயுட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் மற்றும் டிஐபி. 10-10 ஆஃபர் அலர்ட்.
3: டாப் ஷோலோட என்ஆர்ஐ மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM டு 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ, சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் பிளாட்ஸ். டாப் ஷோல் என்ஆர்ஐ தமிழ்நாடு land meetup miss பண்ணாதீங்க. For details call 056 415 4242. plots nale prop shell தானே.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இதுக்கு மேல
2: எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது.
1: உனக்கும் கூட
3: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ், பீமா வேர் வித் பிரைட்.

என்ன

கோடி பிரகாஷா விரக நரகஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.
1: இன்னைக்கு 91 போடு.
2: என்னது 90?

0: நிற்கும்.
1: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
2: உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: 10-10 ஆஃபர் அலர்ட்
4: ஆப்ஷனோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் June 28th 9 AM to 9 PM ரமதா கார்னேஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ, சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ்னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கனா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ். ப்ராப்ஷல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
5: ஜாயிண்ட் பெயின் நாளையும் ப்ராப்பர் பாடி பிளெக்சிபிலிட்டி இல்லாமலும் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் னால கஷ்டப்படுறீங்களா? அப்போ ஆயுர்வேத தீர்வு இருக்கே.
6: ஆயு ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், டுபாய் சிலிகன் ஓயசிஸ் மற்றும் DIP.
7: Break it off for another hot explosive mix.
8: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தாச்சா? 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: செழித்தையும் தமிழை ஒளி.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். You're rocking with the DJ that keeps the hits coming. Love Tamil.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: You are listening to Club Tamil only on 89.

Bhutik ko chup kar jaye.

0: நிம்மதியான தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களா? அப்ப உங்க ஸ்லீப் ஹைஜீனை கரெக்ட் பண்ண விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்
1: ஆயுர்வேத ஆயுர்வேதா கிளினிக் துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி 10-10 ஆஃபர் அலர்ட்
0: ஆப்ஷனோட என்ஆர்ஐ மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM டு 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ். ப்ராப்ஷல் என்ஆர்ஐ தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணாதீங்க. For details call 056-415-4242. Plots nale, prop shildane.

99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You're listening to Club Tamil on 89.

0: listening to Club Tamil only on 89.4 Tamil FM.
1: Rocking with the best.
2: What, bro? நடனம். சாங்க
3: பாங்க.
2: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க? வாட் அகெயின் பாங்க?
3: இல்ல சாங்க.
2: சாங்க எங்க பாட?
3: வாங்க வாங்கண்ணா.
2: என்னண்ணா?
3: மை சாங்க நீ கேளுங்கண்ணா.
2: சரியா புரியலண்ணா.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். You are listening to Club Tamil only on 89.4.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Al Tawassul Group of Companies.

0: We'll be back after a short commercial break.
1: இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP.
2: Break it off another hot explosive mix.
3: You're listening to Club Tamil on 89.9.

0: சுட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
3: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார வர?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அடிங்க
4: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகெயின் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.
0: You are listening to Club Tamil only on 89.4.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனக்கும் தான் ஒருத்தி
5: இருக்காங்க.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
7: Break it off for another hot explosive mix.
8: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.

0: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவ உள்ளது.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: தொடர் பயணங்களால உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர்வேதா
4: கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
5: You are listening to Club Tamil only on 89.

Yeah.

0: சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது. Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam JM brand AC da. JM brand AC da.
1: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
2: வெறும்
3: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான் இது.
2: உனக்கும் கூட.
4: உங்க vacation shopping-க்கு Bima Jewelers. Bima, where with pride.
0: 10க்கு 10 offer alert.
3: Drop shell-ஓட NRI meetup-க்கு நீங்க ரெடியா? Coming June 28th, 9 AM to 9 PM, Ramada Cornish Hotel, Abu Dhabi-ல. 10 gold coins, 10 square feet extra free. Chennai-க்கு free flight tickets-னு on spot-ல plot book பண்ணீங்கன்னா அவ்வளவு offers உங்களுக்காக. எல்லாமே DTCP and RERA approved plots. Drop shell NRI Tamil Nadu land meetup-அ miss பண்ணாதீங்க. For details call 056-415-4242. Plots nale prop shell dane.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
11: You're rocking with the DJ that keeps the hits coming.
12: Love

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Al Tawassul Group of Companies.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். பத்துக்கு பத்து ஆஃபர் அலர்ட்.
1: டாப் ஷெலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM டு 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட்ஸ்னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் ரேரா அப்ரூவ் பிளாட்ஸ். டாப் ஷெல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056 415 4242. பிளாட்ஸ்னாலே டாப் ஷெல் தானே.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: You are listening to Club Tamil only on 89.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: You are listening to Club Tamil only on 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். You're listening to Club Tamil on 89.4.

0: se bude etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

Come on. Here we go.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: You're listening to Club Tamil on 89.

0: listening to Club Tamil only on 89.4 Tamil FM. Rocking with the
1: best. உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You're rocking with the DJ

0: σου και σε μπουλέ του, ναι.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம். 89.4

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: சம்பா நெல் முப்போகம் சாகுபடி செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம். ஒரு சைக்கிள் டயருக்குள் 4 குத்துகள் வீதம் தெற்கு வரக்காக அடுக்கிட்டு அதில் தனிச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் யூரியா இது 5:1 என்ற விகிதத்தில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 4 லிட்டர் கரைசல் வீதம் தெளித்து வந்தால் நாக்குப்பூச்சி

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: திறக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான்
0: சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: டேய், மப்புல அப்படி தாண்டா கேட்கும். கரெக்டாக கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: the music.
1: வைடா குட்டி பையா.
0: இல்ல பசங்க ஃபீலிங் பத்தியே பாடுறானே, நான் வேணா பொண்ணுங்க ஃபீலிங் பத்தி பாடவா?
1: அப்படியே தொண்டை மேலே ஒன்னு போடவா? பொண்ணுங்க ஃபீலிங்க பத்தி அவனுக்கு அது தெரியாது. சார்பே சார்பே சார்பே.

0: 99.4 Tamar FM. Tamar FM. Nama radio, nama music.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: ஹா நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் மேக்கிங் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 திரஹம்ஸ் ஆஃப்.

89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.